பிரசாந்த் தேவ் பிரசாத், மனு பிரணாம குரு கண்ம தாம ஹர்பரே காஞ்சு ஹர்னர் பிரபு அஞ்சு கண்கன் பிரணாம முன்மன் சலாம ஹர்னரே காண்டு பர்னரே மாண்டு கண்ப.

ஓங்காரியாது கதனியன் ஆதுகால் கண்டசால் குருவர கால காரு கருப்பிரநாமு ஜதிஜர்ணநாமி அஞ்சு ஜிகாத ஜிஜின பாது அஞ்சஞ்சு காத அஞ்சு அஞ்சு பாது அன்றுபண்டாரு.